ஹாய் ஹாய் விஹ்தமி எல்லாளல் டூல் உதுளிதல் கிளச்சி தாசு தயோ கேர் மயாரி தீல் அவ் ஷேம்பூ இஸ்திமால் கவை அவ்வியா பகாகி பாந்தி பல் விஹ்த உவிந்தி அவ்வியா சிக்கலா தாசு பல் விஹ்த கமன்சவை ஸ்தாசு விஹ்த முகமல் தஜ்ஜிரலு சரோஜி அவ்வியா பஸ்லக்கி தக சோச் கவை சர்த்த கஞ்சான் ரான ஜூர் நிஷி நு பில்குல் தாசு உஸ் பரிஷான கே கை மு த தி டூலு மசலோ த பாரா ரகலி மார்க்கெட் தா ஜுலாலா ஹியர் ஆன்டி டென்ட்ரப் ஷேம்பூ ஜுலாலா ஹியர் ஆயில் மார்க்கெட் தர ரசி தலி தி சிஸ்தாசு விஹ்தூல பா டேர ஜியாத வத் தபா மஸ்பூத வி ஸ்தாசு குளோ ஷுளோ ஸ்ரோஜ் தூ ஸ்தாசு விஹ்த சமக்தார் நபி பதகி விஹ்தா சமக்வால ரா பேதா கீகி ஸ்தாசு விஹ்தூ கி குஷ்கி வி ஸ்தாசு விஹ்த துவஸ்தரி வி دغا ټولی مسلې بدل لختوی صرف او صرف زلالا هیر انټی ډنډرپ شیمپو او زلالا هیر اویل ځان لا راوړی او دغه ویختو مسلې مکمل پرمننتلی ختم کړي چې بیا نور خلک هم تاسو ته وای چې يرورا یخوري تاسو د ویختو د پاره سې استعمال کړي تاسو ویختو مزیدار ښکاری نو ورشي په بازار کې ملاويږي ہر یو جلن سٹور کاسمیٹک سٹور او میڈیکل سٹور سرا زال روڑی بخت مزیدار کئی او دغ خپل خائز یو پتوا خیست کئی زلالا ہیر آئل اور زلالا ہیر اینٹی ڈنڈرپ شیمپو

ஹாய் ஹாய் விஹ்தமி எல்லாளல் டூல் உதுளிதல் கிளச்சி தாசு தயோ கேர் மயாரி தீல் அவ ஷேம்பூ இஸ்திமால் கவை அவ்வியாப்பாகி பாந்தி பல் விஹ்து உமி